0: இது நம்ம நேரம். சினிமாங்கிறது ஒரு கலர்ஃபுல்லான வேர்ல்ட். யார் வேணா வரலாம், யார் வேணா எக்ஸிட் ஆகலாம், எது வேணா நடக்கலாம். ஸோ வில்லனாக பார்த்துருக்கோம், ஹீரோவாக பார்த்துருக்கோம், நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின் தான் சொல்லணும், மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக வச்சுருந்தவர்கள். எப்போயோ லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாருக்கும் வர்ற மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. ஆனாலும் அந்த ட்ரீமை கைவிடாமல், எனக்கு தெரியல எப்படியாவது சினிமாவில் வரணும், ஒரு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக உழைச்சி அப்படி மேலே ஏறி வந்த ஒரு நடிகர். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் விஜய் சேதுபதி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்களோட எல்லா கேரக்டர்ஸும் பிடிக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் இஷ்டம் கூடுதல். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் எதுன்னு கேட்டால் சேதுபதி படத்தில் வர்ற அந்த போலீஸ் தான். அது என்னமோ தெரியல, கொஞ்சம் இஷ்டம் அதிகம். இந்த படத்துல சேதுபதி படத்துல இருந்து கொஞ்சம் பேசிட வேணாங்கிறது என்னோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்ல வர ஒரு சாங். சோ கே எஸ் சித்ராவும் ஸ்ரீராம் பார்த்த சாரதியும் சேர்ந்து பாடின இந்த பாடல் தான் நாம கேட்க போறோம் உங்க கூட. திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்.
1: நான் கால் பண்றேன், போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சிட்டு வந்து
2: பப்பா மாதிரி
1: புடிச்சுக்கணும், புடிச்சு சொல்லு, புடிக்கலாம் புடிச்சுன்னு சொல்லு. என்னப்போ

இது நம்ம நேரம். சில படங்கள் பார்க்கும்போது என்ன தோணும்னா, எனக்கு கண்டிப்பா இந்த படம் என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னு தோணும். இல்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் பசங்க படம். நீங்க எவ்வளவு பேர் இந்த படம் பார்த்துருக்குன்னு எனக்கு தெரியாது. பார்க்கலன்னா இது என்னோட ரிக்வெஸ்ட்டுங்க, கண்டிப்பாக பாருங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி, பேரலலாக 2-3 ஸ்டோரிஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள், ஒரு குடும்பத்தில் வர பிரச்சனைகள், இல்லை காதல், எல்லாம் பசங்களோட விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அப்படி நிறைய விஷயங்களை சேர்த்து பண்ண ஒரு படம். அண்ட் அதில் இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும், அது எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த பாடல் வந்து மழையின்றி வருமா வருமா, இப்ப நல்ல மழை பெய்யற சீசன் கூட. சோ மழையின்றி வருமா வருமாங்கிறது ஒரு ஒரு ரொமான்டிக் கியூட் ஆன ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த பாட்டு நம்ம ஸ்ரேயா கோஷால் தான் பாடியிருக்கோம். ஸோ இந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம் ஆன் அகல்யா எஃப்எம். உங்கள் கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுங்க. ஓகே.

இது நம்ம நேரம். வில்லுபுரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியாது. சிவாஜி கணேசன் அப்படின்னு சொன்னா புரியும். நடிகர் திலகம் அப்படின்னு தான் எல்லாரும் இவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்சட்டைல் ஆன ஆக்டர். இவங்களோட வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், அதே மாதிரி ஒரு 5 decades தமிழ் சினிமாவில் எவ்வளோ வேஷங்கள், தமிழில் மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலேயும் நிறைய நிறைய வெரைட்டியான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத நிறைய சினிமாஸ், நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் ரீமிக்ஸ் வேர்ஷன் வந்து நாம் கொஞ்சம் ரசித்த ஒரு பாட்டு தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். ஆன் அகல்யா FM, அடி என்னடி ராக்கம்மா சாங். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் RJ Heera with you.

இது நம்ம நேரம். ஸோ நம்ம ஷோவில் எவ்ரிடே நம்ம ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த வேர்ட் தான் பேரொலி. பேரொலினா கிரேட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே சுற்றி ஒரு லைட் இருக்கும் தான் நம்மளோட ஒரு கான்செப்டில். நாம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம சில பேர்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லை நம்மளுக்கு. இல்லை சில பேர் அதை ஓரான்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை எனர்ஜின்னு சொல்லுவாங்க, வைப் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எனர்ஜி வைப் இருக்குது. ஸோ அதான் பேரொலின்னு சொல்லுவாங்க. ஸோ people have a light around them appdin solla. So okay, so in the energy eppome nama take care pannom, adu theveyillada edathila kondu poi kodukka koodadhu, theveyana edathila theveyana maadhiri mattum da adu kodukanam. So andha palapalappu eppome nammaloada vaalkaiyila irukkanum, nammaloada decisions la irukkanum. Andha light da nammala ellam lead pannudhu. So andha maari andha palapalappa neenga eppome ungaloada life la take care pannom sollikitta nama adutha paadalukku porom. This is from the movie Iron. Iron padathil நம்ம சூர்யாவோட பாட்டு, எஸ் ஹரிஹரன் பாடி ஹாரிஸ் ஜெயராஜ் கம்போஸ் பண்ண இந்த பாடல் தான் நாம கேட்க போறோம் ஆன் அகல்யா FM. திஸ் இஸ் ஆர்ஜி.

இது நம்ம நேரம். தீதும் நன்றும் பிறர் தரவாரம். அப்படின்னா தீதுனா பேட் திங்ஸ், நம்ம லைஃப்ல நடக்கிற மோசமான விஷயங்கள். நன்றும்னா நல்ல விஷயங்கள். பிறர்னா மற்றவங்க, தரனா அவங்க தான் தராங்க. ஸோ நம்மளோட லைஃப்ல குட் அண்ட் பேட் திங்ஸ் மற்றவங்க கிட்ட இருந்து வரல, அது நம்ம கிட்ட இருந்து தான் வருது. நம்ம ஆக்ஷன் தான் இதை எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும்ல, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி. நாம் இன்னைக்கு எல்லாத்தையும் சார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நாம் இன்னைக்கு நைட்டு சூப்பராக தூங்கும்போது காலையில் எழுந்து புது சேலஞ்சை நாம் ஃபேஸ் பண்ணுவோம்ல. ஸோ தேட் இஸ் கால்ட் லைஃப். லைஃப்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன மனசில் நினைக்கணும்னா, இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷால் பாஸ். ஸோ நெற்றிக்கண் படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, நம்ம நயன்தாரா நடித்த நெற்றிக்கண் படத்தில் இதுவும் கடந்து போகும் பாடலை நாம் இப்போ கேட்க போகிறோம். உங்களோட லைஃப்பில் என்னவா இருக்கட்டும், இந்த மொமெண்டில் நீங்கள் அதை எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு சிம்பிளாக இந்த சாங் கேட்டு பாருங்கள். யூ வில் ஃபீல் பெட்டர். உங்கள் கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: இது நம்ம நேரம். சென்னையில நீங்க நிறைய இடங்கள் போயிருக்கோம். நான் வந்து ஊட்டி போயிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கேன். இது இல்லாம நீங்க வந்து ஏற்காடு போயிருக்கீங்களா? நிறைய பேரோட லிஸ்ட்ல ஏற்காடு கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோடு தான் ஏற்காடு. ஸோ ஏற்காடு போயிருக்கவங்க, அதாவது ரோடோட ரெண்டு சைட்ல இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி அவங்க அதுதான் பார்த்துருப்பேன். இந்த 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோடுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிமோட் ஆன ஏரியா கூட இருக்கு. அங்க வந்து நிறைய வில்லேஜஸ் கோயில் எல்லாம் இருக்கு. அது வந்து அவ்வளோ க்ரௌடான இடம் கிடையாது. ஸோ நீங்க எங்கேயாவது போகணும்னு பிளான் பண்ணியிருந்தா 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோடு, அதாவது ஏற்காடு போக ட்ரை பண்ணுங்க. ஸோ அங்கே வந்து டால்கேட் இருக்கு. அந்த டால்கேட் பார்த்தீங்கன்னா அது ஹில் ஏரியா தெரியும்ல. ஸோ அங்கே போனேன்னா நம்ம செல்லம் சிட்டியோட ஒரு பிக்கர் பிக்சர் கிடைக்கும். அதே மாதிரி அவரோட அங்கே இருக்கு. ஸோ அந்த ஹேர் பின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா அங்கே ஒவ்வொரு ஹேர் பின்ஸுக்கும் பேர் வச்சிருக்காங்க. பெரியார் இல்லை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அந்த மாதிரி லெஜெண்டரி பீப்புளோட பேர்ல தான் அந்த ஹேர் பின்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி நீங்க போகும்போது கண்டிப்பா அதை நோட் பண்ணிடுங்க. ஸோ ஏற்காடு போறதா இருந்தா எனக்கும் கொஞ்சம் மெசேஜ் போடுங்க. அகல்யா எஃப்எம் தான் நீங்க டியூன் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க டியூன் பண்ணிருக்கிறது அகல்யா எஃப்எம். உங்க கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா.
1: போலாமா?
2: சீரியஸ்லி?
1: சீரியஸ்லி? யா.
2: ஓகே.

இது நம்ம நேரம். சோ சென்னை போகணும்னு நான் நினைச்சேன்னா என்னோட மனசுல முதல்ல வர்றது ட்ரெயின் ஜர்னி தான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் சென்னை போறது ட்ரெயின் வழிதான். ஸோ ட்ரெயின்ல போகும்போது கண்டிப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க டியூன் பண்ணியிருக்கிறது அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. ஸோ எனக்கு போறதுக்கான டைம் கூட வந்துச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பாட்டு கூட உங்களுக்காக பிளே பண்ணிட்டு போறேன். ஸோ சைய சையான் தான் ஹிந்தியில வரும், ஆனால் தமிழில் அதை தைய தையான்னு அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ உயிரே படத்துல இருந்து ஷாருக் கான் நடிச்ச அந்த படம், அந்த பாட்டு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல, இது ஒரு மணிரத்னம் படம்ல. ஸோ இந்த படம் ஷாருக் கான், மனிஷா கொய்ராலா, ப்ரீத்தி சிண்டா அப்படி நிறைய பேர் லீட் ரோல்ஸில் வர இந்த படம் 1998 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லிஸ்டில் எப்பவும் இருக்கிற ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. இவ்வளோ நேரம் உங்கள் கூட கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தது நான் தான். என்னோடய பேர் மறந்துடாதீங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அகல்யா எஃப்எம் அண்ட் ஸ்டே டியூன்ட்.